0: சத்து டு ஹோமோன்ஸ் ஆல்பா ஸ்டுடியோ
1: தவசட்டும் உனக்கிறன விட்டமின்ஸ் ஆல்பா ஸ்டுடியோ
0: யெஸ் யெஸ் எனர்ஜி மார்னிங் வைப் எகத் எக்க தவசம சுப கரகன்ன
1: ரட்டேம தருவான்கு தக்ஷதா எக்க சத்துடின் தவச பட்டன் கன்ன
2: குட் மார்னிங்
0: சத்திய தவஸ்வல உதே ஹாயட்ட ஆல்ஃபா ஸ்டுடியோ வித் கசுனி அண்ட் லெஹான்சா வாட்ஸ்அப் 0711 95 95 95 நெட் எஃப்எம் ஃபேஸ்புக் லைவ்

0: மை ப்ளூபெரி அத்துலு ரச பெல்லா ஹில்ஸ் காகில்ஸ் ஆபிகோ சத்தோச சுப்பிரி விழுந்த செல்வலி மை கோலா அப்பே ரட்டே அப்பேம தயாக்
1: நெட் எஃப்எம் டிஜே நைட் SLT Mobitel Fiber නිසා දැන් හැම ගෙදරම නොවෙනස් අධිවේගයෙන් සුපිරියටම fiber fit. ඔක්කොම devices connect කරන්න. Gaming වලට low latency, fast and stable, unlimited. තෝරගන්න package රසක්. ඔබේ ගෙදර අදම fiber fit කරගන්න.
2: Tap tap tap valle ke mood boost එක. Net FM Kinder handawa. Vichanu. Vichanu.

0: மந்தாரம் வித் தரங்கா
1: மெதாபார எல்பிஎல் கிரிக்கெட் உணுசும ஜூலை 17 சிட்ட சஜீவீவ பியோ மொபைல் ஆப்பெக்கின் ஃப்ரீ பலன்ன எஸ்எல்டி மொபிடல் பியோ டிவி நில விகாசன சககாரு
2: ஹிஸ்ஸ

ரைட். கிசாகி பத்தி மம்மடி பாரதின் ஹதானி டிஜே சைராட்ட வயசா உருது தானமே மென்ன சூட்டி கெல்ல வேடி பட்டங்க ஹதானி லைவுக்கு மேவிந்தி சிய சீமா பகுகல்ல தியனவா சைராட் ஆதரிய செட்டுக்கு முகதிக்கேன் லைவுக்கு கிசிய பணாகரமுது சைரா மென்னு மே பத்தி மேடி பட்டங்க ஹதானி துணாய் தேக்காய் எக்காய்